0: मीडियो वेव 438.6 मीटर अर्थात 684 किलोहर्ट्स पर। ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। इस समय शाम के 4 बजे हैं। अब हमारी आज की दूसरी सभा आरंभ होती है। इस सभा में आप सभी श्रोताओं का हार्दिक स्वागत है। सभा के आरंभ में लीजिए सुने निकोबारी कार्यक्रम।
1: சின்லா மீன் இயரோ கிரகமாக இரியதக்கா லமக் தெலுங்கம் மீடியம் வேவ் 438.6 மீட்டர் ஹீ 684 கிலோஹர்ட்ஸ் ரமாங்கெல்கி ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரமன்கி நிக்கோபாரி ப்ரோக்ராம் தஹாங்க மின் காத்துலூன் இங்கி லஹராப் தரண்ய மகவுட் கரச்சோங் நலுக் எல்ஹோயனே கொன் பனாம் ஹீ ங்சோங் எம் வி ராணி லக்ஷ்மி கிரண் கிரண சுமாய பந்த டிக்லிபூர் இப்த லூய் அலா அப் சுலாய் சிங்கேன் இத சட்கண்டோ தலா புகுலக்ஞ ஃபினிக்ஸ் பே ங சாவான் இ ஃபினேன அலா அப் சுலாய் சிங்கேன் இத சட்கண்டோ தலா புகு நாங் டிக்லிபூர் சக் மாய பந்தர் அன்பின் அதலகன் ஹாவான் நச்சு ஸ்ரீ

4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்டு மகிழலாம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 16ஆம் நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், திரை இசை அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. பொருள்: இயல்பான நுண்ணறிவும் நூல் அறிவும் ஒருங்கே உடையவர்க்கு எதிராக எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாமல் போகும். மீண்டும் குறள்: மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. குறள் எண் 636, அதிகாரம் அமைச்சும்.

நேர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ரங்கத் நாளை காலை 6 மணிக்கு சிராஜ்தீப் மற்றும் லாங் ஐலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு கப்பல் காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்டேட் ஐலேண்ட் நாளை காலை 6:15 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் நாளை காலை 7:00 ஷகிதீப் சிவராஜ்தீப் ஸ்ட்ரைட் ஐலேண்ட் கதம் தலா மற்றும் லாங் ஐலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு கப்பல் நாளை மறுநாள் காலை 7:00 சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசேஜ் நாளை முற்பகல் 11:00 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1:00 சிராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் 11:30 சிவராஜ்தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 2:00 ஷகிதீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் உலகம், பெண்களுக்கான நிகழ்ச்சி.

இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சில ஆரோக்கிய குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் கால்களில் சக்கரங்களை கட்டிக்கொண்டு பறக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பரபரப்புகளில் தங்களது உடல் ஆரோக்கியம் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில ஆரோக்கிய விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவருக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 2000 கலோரிகள் தேவை. 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1600 முதல் 1800 கலோரிகள் தேவை. வயது அதிகமாகும் போது ஆண்டுக்கு 7 கலோரிகள் குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு வேலை, அலுவலக வேலை என பெண்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுத்தங்களுக்கு நடுவில் தங்கள் உடல் நலன்களை கண்டுகொள்வதே இல்லை. குறிப்பாக உடற்பயிற்சி இல்லவே இல்லை. கட்டாயம் பெண்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் வேண்டும். வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்யலாம். நடுத்தர வயது பெண்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உடற்பயிற்சிகள் செய்வதால் உடல் எடை கூடுதல், இதய நோய்கள் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம்.

நடுத்தர வயதை தொட்ட பெண்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம். குறிப்பாக மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மார்பகங்களில் வலி, வீக்கம், கட்டிகள், அரிப்பு, வேறு விதமான மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நடுத்தர வயது பெண்கள் தங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறார்கள். அதனால் அழகு, ஆரோக்கியம் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை. ஆரோக்கியமாக இருந்தாலே அழகுதான். சரியான வயதில் உணவு நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று தகுந்த டயட் உணவுகளை சாப்பிடத் தொடங்கினால் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம்.

தோழிகளை, அதிக நேரம் உட்கார்வதை தவிர்ப்பது நல்லது. அதிக நேரம் உட்கார்ந்து இருந்தால் சர்க்கரை நோய், இதய நோய்கள் போன்ற மிக விபரீதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் குறிப்பிட்ட இடைவெளியில் எழுந்து நடக்கலாம், பிடித்த வேறு விதமான வேலைகளை செய்யலாம்.

தோழிகளே, ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் பெண்களுக்கு எலும்பின் அடர்த்தி குறைய வாய்ப்புண்டு. உணவில் கீரைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வதாலும் உடற்பயிற்சிகள் செய்வதாலும் எலும்புகள் வலுவாகும். இரவு நேரத்தில் போதிய அளவுக்கு தூக்கம் இருந்தாலே ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படாது என்கிறார்கள் மருத்துவர்கள். எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்கள் உடல் எவ்வளவு தூக்கம் கேட்கிறதோ அந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே போதும். உங்கள் உடலும் மூளையும் உற்சாகமாக இருக்கும்.

தோழிகளே, காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலின் நீர் தேவையை பூர்த்தி செய்து உடலும் மூளையும் புத்துணர்ச்சி அடைய செய்ய இது உதவும். தாகம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ குறிப்பிட்ட இடைவேளையில் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருங்கள். 30 வயதை கடக்கும் பெண்களின் சரும நிறத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும். வயது அதிகமாக அதிகமாக தோலில் எண்ணெய் சுரப்பு குறைந்து கொண்டே இருக்கும். அதனால் தோல் வறண்டு போவது, சுருங்குவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக கண்களுக்கு அருகிலும் முகத்திலும் சுருக்கங்கள் ஏற்படும். தோல் செல்களின் உற்பத்தி மந்தமாகிவிடும். வருடத்துக்கு ஒரு முறையாவது தோல் நோய் நிபுணரிடம் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. தோழிகளே, குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்

நேயர்கள் இதுவரை மகளிர் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.